0: மடக்கி பிடிச்சு, சுவாசம் மடக்கி பிடிச்சு, லேனல் ஆந்திரே மெஸ்ஸி, மெஸ்ஸி நீங்கள் இதை காணுக, எந்துகொண்டாണ് எந்துகொண்டாണ് லோகம் முழுவதும் அர்ஜென்டினியுடைய பிரிய புத்திரனை மிஷிகா என்று விளிக்கின்றதின் அடிவரையிடുന്ന கோൾ நீங்கள் இதை காணுக.
1: തിങ്കൾ മുതൽ വെള്ളി വരെ വൈകുന്നേരം 4 മണിക്ക് എക്സ്ട്രാ ടൈം.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட தொட.

My Radio 90FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா. My Radio 90FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகுடா.
1: ஓ மை டார்லிங், டார்லிங்
2: வேண்டா, மறைக்க மறைக்க, அடுத்து வரது போடா.
3: ஐயோ ப்ளீஸ்

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: கோயி மிர்ச்சா தவாரோ கோழியா கரு குஷியா ஐயா.